சண்டா முருக ஹரோகர சிவசரவன பவ சண்முகநாதா குருசரவன பவ சண்முகநாதா சிவசரவன பவ சண்முகநாத் குருசரவன பவ சண்முகநாத சாயிநாத பாத்திரார் கார்த்திகேய பாடுவார் சாயிநாத பாத்திரார் கார்த்திகேய பாடுவார்.